0: சகோதர சடங்கள்லே உள்ளாக அழுக்கு போகல மிதமானே அவட சகாட்சிமல்லுமே சிதக்சியாக ஆட்டி வச்சிருக்கோம் பிற்பாசி பாடம் கட்டது மற்ற உள்ளாக எல்லக்கும் அப்பேன் அவட ச அவட சக்தி இருக்கா தைமாரி உள்ளுக்கு தைமா கிப்பாங்கிட்டு பாடம் நக்சி தக்கு தைமை தொகுதியுமையோ ลอกิฮัตตะจิโนอิลาอาวะซาฮะอะซิมะจิวะปิลุกะชินิลุกตะลุคะลุคัตกิปปาจิวะปิอคาติลุกุซิคะลุคะวิงะคาติลุกุชินิลิตตักกุกุตะคาฟซิซินนาตากกะกะจาเกลอกตะกะตะมักกัวนะคุมมิกตุซักซาวติเตอเปนนอมเมกะมักกินเมกอมมิกตะซินนิกตัวปิกะจานักตุก
1: ตะมันนลิอุมยักตุกเบยขัตตะลุกตุซิกุยซาบิซิตาวนุงตาวนุงกัลลัมมะเรอุมยักตุกเบยขัตตะลุกตุกะรอไตมาตัวไกนะนะกุมเมงเอบิลุจินีอคาละเกนะกะวินะกุมเมกุลลากุตเตอะกะบะกิตอีลากะจานัตตุอิตกะจอซะกัตตอนเนลอมมิกะตะเตมะนะลุนังงิตตะกัตตะลึกตุกุตอะกะจานัตตุอะปิอคัตตะลัมมะจิลลุกุซิลลา ilak mana ukhala sama yokakan ingimat nijaya yukayu situin akain nang milih.